வானொலிம்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எமது உளங்கணிந்த வணக்கம். இது ஒரு சிசு வானொலி 819 கிலோஸ் மத்திலைகளில் ஞாயிற்றும் தோறும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை உங்கள் தமிழ் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகின்றது. வழக்கமாக இந்த நிகழ்ச்சியில் பக்தி பாடல், கொடியுத்தத்தின் சிறந்த தமிழ் பாடல்கள் ஆகியவையெல்லாம் இடம்பெற உள்ளன. சரி, முதலில் இதோ பக்தி பாடல்.

0: Kollywood Top 10. Kollywood Top 10 with Sundaram.
1: Kollywood Top 10 சிறந்த தமிழ் பாடல்கள். உங்கள் விருப்பமான பாடல்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். SMS மூலமாக 5718567757 5718567757. Kollywood Top 10 சிறந்த தமிழ் பாடல்கள்.
2: Number 10.
3: Album Sync Indie.

0: Number 9.
1: இயக்குனர் சசிவர்க்கத்தில் இந்த திரைப்படத்தில் நடிகர் விஜய் ஆண்டனி நடித்துள்ளார். படத்தின் பெயர் 100.

0: Number 8.
1: நடிகர் ஆர்யா நடித்து வரும் அடுத்த திரைப்படத்தின் பெயர் மிஸ்டர் எக்ஸ். மனு அனந்த் இயக்கத்தில்.

0: Number seven.
1: நடிகர் இளைய தளபதி விஜய் அவருடைய கடைசி திரைப்படம் இது. படத்தின் பெயர் ஜெயநாயகன்.

0: Number six.
1: படத்தின் பெயர் சிங்கா. இந்த திரைப்படத்தில் நடிகர் கயால் சந்திரன் நடித்துள்ளார்.

0: Contenta.
1: Yeah.
2: Number five.
1: படத்தின் பெயர் மனிதன் தெய்வ மகளம்.

Number three. இயக்குனர் ஆர் எஸ் துரை செந்தில்குமார் அவர்கள் படத்தின் பெயர் லீடர்.

0: Number two.
1: இப் ஒப் தமிழா இசையமைப்பில் படத்தின் பெயர் மீச முறுக்கு
2: இரண்டு. இப்படி ஊது

0: This is Radio Marxus.
1: Assalamualaikum.
2: நமஸ்கார்
3: ஸ்ரோதரந்திற்கு ஹிருதயபூர்வக நமஸ்காரம்.
4: உங்கள் அனைவருக்கும் வணக்கம்.
5: ரேடியோ மொரிஷியஸ் பர் தில் சே ஸ்வாகத் ஹே ஆப் சபீ கா.

0: This is Radio Marches.
1: 您好
2: ，Assalamualaikum.
3: Kim to Mauritius.
4: Namaskar.
5: Shodharandiriki hrudayapurvaka namaskaram.
6: Ungal anaivarukkum vanakkam.
7: Radio Mauritius par dil se swagat hai aap sabhi ka.
8: இசையருவி புவனேஸ்வரியோடு
9: வணக்கம் அன்பு நேயர்களே. இரவு நேரத்தின் மென்மையான காற்றோடும் இரவின் அமைதியான வருகையோடும் உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நாள் முழுவதும் ஓய்ந்து மாலை நேரத்தில் ஓயாமல் உழைத்து கொண்டு ஓய்வெடுக்கும் நேரம் இது. இந்நேரத்தை இறைவனின் திருநாமம் நிறைந்த

சில மாலைகள் சாதாரணமாக கடந்து விடுகின்றன. ஆனால் சில மாலைகள் இசையின் இனிமையால் நினைவுகளாக மாறிவிடுகின்றன. அந்த அழகான நினைவுகளை உருவாக்கும் அரை மணி நேர பயணத்தில் நீங்கள் எங்களுடன் இருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது.

இசை என்பது இதயத்தின் மொழி என்று சொல்வார்கள். வார்த்தைகளால் சொல்ல முடியாத உணர்வுகளை கூட ஒரு நல்ல பாடல் எளிதாக சொல்லி வருகிறது. அதனால்தான் காலங்கள் மாறினாலும் நல்ல பாடல்கள் என்றும் நிலைத்திருக்கும். மனதை வருடும் அடுத்த பாடலை கேட்போமாக.

சில பாடல்கள் எப்போதும் நம் நினைவுகளில் ஒளிர்ந்து கொண்டே இருக்கும். அவற்றின் மெலோடி காலத்தை கடந்து நம்மோடு பயணிக்கிறது. அந்த இனிய பயணத்தை தொடரும் அடுத்த பாடலை கேட்போமாக.

வாழ்க்கை ஒரு நீண்ட பயணம் என்றால் இசை அதன் இனிய துணை. மகிழ்ச்சியிலும் இசை, கலை கவலையிலும் இசை, கொண்டாட்டங்களிலும் இசை, நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்திலும் இசை ஓர் அழகான இடத்தை பெற்றிருக்கிறது. இதோ உங்கள் மாலை நேரத்தை இனிமையாக பாடலை கேட்போமாக.

வானொலி நேயர்களே, இசை அறிவியனும் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் புவனேஸ்வரி.

0: This is Radio Marxist.
1: 您好。
2: Assalamualaikum.
3: Came to Mauritius.
4: Namaskar.
5: ஸ்ரோத்ரந்தரிக்கு ஹிருதயபூர்வக நமஸ்காரம்.
6: உங்கள் அனைவருக்கும் வணக்கம்.
7: रेडियो मॉरिशस पर दिल से स्वागत है आप सभी का।

0: This is Radio Marxist.
1: 您好
2: ，Assalamualaikum.
3: Kim to Mauritius.
4: Namaskar.
5: ஷோதரந்தரிக்கு ஹிருதய பூர்வக நமஸ்காரம்.
6: உங்கள் அனைவருக்கும் வணக்கம்.
7: ரேடியோ மொரிஷியஸ் பர் தில் சே ஸ்வாகத் ஹே ஆப் சபீ கா.

0: நமஸ்கார்
1: ஸ்ரோத்ரந்திரிக்கு ஹிருதயபூர்வக நமஸ்காரம்
2: உங்கள் அனைவருக்கும் வணக்கம்
3: रेडियो मॉरिशस पर दिल से स्वागत है आप सभी का।